திறந்தா அகர் தன்னா சாந்தையோ நாம ஜபோ. அகர் தன்னா சாந்தையோ சிமரன் கரோ, கியோக்கி சிமரன் தோ பினா துசி தர நீ சக்தே. ਤੇ ਭਗਤ ਜੀ ਨੇ ਬੜੇ ਕਮਾਲ ਦੀ ਗੱਲ ਕਹੀ ਹੈ, ਆਓ ਸਾਰੇ ਕਰੋੜ ਸਾਨੂੰ ਪਵਿੱਤਰ ਮਿਲ ਕੇ

கரேது நிகரே நிரேது சதத்த ககக்கு தத்த மோத்த தப்பாமதபா கமதபா கிழனரதான கனனன பாதபா கமபதபா கமபதபா.